0: அஷ்டபதி சிமரோ சிமர சிமர சுகபாவோ
1: கார்கிலே ஸ்தன மாயே மிட்டாவோ
0: சிமரோ ஜாசிப் சம்பர் ஏக
2: நாம ஜபத்தே கனத்தே அநேக
0: வேத் பிராண சிமர சித அக்கர்
2: இன்னே ராம நாம் ஏக அக்கர்
0: இன்கா ஏக ஜிஸ் ஜீ பசாவ
2: தாக்கி மஹிமா கனி நா ஆவே
0: காக்கி ஏகே தர்ஸ் துஹாரோ
2: நானக உன் சங் மோஹே உதாரோ
0: சுகமனே சுக அமிர்த பிரம நாம
2: பக்த ஜனா கே மன பசராம
0: பிரபு கா சிமரன் சப்தே பிரபு கா சிமரன் சப்தே ஊச்சா
2: பிரபு கா சிமரன்
0: பிரபு கா சிமரன் திரிசரா பூஜை
2: பிரபு கா சிமரன் சப் குச் சூஜை
0: பிரபு கா சிமரன் நாஹீ ஜம் த்ராசா
2: பிரபு கா சிமரன் பூரன் ஆசா
0: பிரபு கா சிமரன் மன் கீ மல் ஜாய
2: அமிர்த நாம ரே